0: கார்த்திக்.
1: ஓய் சாப்பிடல, தரணா சாமான் சாமி இந்த பாக்கும் போய் என்ன தூய்